0: ஹாய் நமஸ்கார, யா நிக்கல் அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யா நிக்கல் விஜயகுமார் கொடியால் பைல் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யா நிக்கல் தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யா நிக்கல் தத்தின குசல்தர் சின்ன விண்டி படேல் நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதில்.

0: இதெல்லாம் நாங்க பிக்னிக்கு போய் போய் போய் போய் போய் போய் துல்லாமா போய் போய் போய் போய் போய் போய் நாங்க காஷ்மீரத்துக்கு போயாமா போய் போய் போய் போய் போய் போய் நாங்க ஒரு சாய குடிக்காமா போய் போய் போய் போய் போய் போய் கேம்ஸ்ல நாங்க ஆக்கமா போய் போய் போய் போய் அல்லலா எல்லாத்துக்கு போய் போய் சொல்றோம் ஆளாருல அது நாங்களோ மதக்கத்தை நாச்சில
1: எந்தடா மோனே தினேஷா இன்னியண்ட பர்த்டே
0: அதெல்லாம் நாச்சிர பர்த்டேல இண்டு விஷாக்கலே ஆக்கா பர்த்டே விஷ் ஆக்கலா நாச்சிர பர்த்டே நாச்சிர பர்த்டே பர்த்டே விஷ் ஆக்கலா நாச்சிர பர்த்டே நாச்சிர பர்த்டே

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யார் நிக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்து.

யானு ஹுசைன் காட்டிப்பள்ள பார்த்திருந்துள்ள கன்னடா துளு பக்கா பேரி பாஷடியான சாகித்ய கிருஷிமல்த துளு பாஷத மஸ்த் பத்தியலு சாரங் ரேடியோத மூலக்க அன்னைக்கு கேந்து போவாரு. துளு பாஷ எங்கள்னா அப்ப பாஷ ஆயின தாத்திர நிக்கலு மாத்திர துளு பாஷத காரியக்கிரம நிரந்தர கேனந்து பிளே சாரங் ரேடியோடு இ துளு காரியக்கிரம பிரசாரம் வந்து கொண்டு அக்களுக்கு நிக்கலாம் புரோத்சாக குரலை

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தின்னு புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யார் நினைக்கல சுந்தரரை வந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்கு தப்பதுக்கு.